அசம்னு கிமரமத்தில் பிரகாத்து சாத்து பெண்ணி மாசு தரப்புறம் ஒன்று அடுத்து சாப்பிட்றேன் படி சொல்லி அறி நீ டிபாட்டாங் டூத் கத்த முசம் அப்பாவோட சிசம் பிளாக் தோர் ஏச்சே கிவியல் Gadi season in diga Agustus 2026 ye yeah?